0: இசை மழை
1: தமிழ் சலச்சித்திரகான பரிபாடியில் ஆதிம் கேட்கலாம். துள்ளாத்த மனவும் துள்ளும் என்ற சித்திரத்திலே கானம். பாடியது ஹரிஹரன்.